பனி நேரா அதி வீடை போதே மேலா மரபு குறித்தே வயசு தடித்தே துளக்கரின் சுனேல அதி துளக்கரின் சுவேடா தெரிசு கோபில்லா விடிய மேலமல்லா